நண்பே காசி வெள்ளட்டதின் நண்பே மனுஷகம் மினி சுனி காசி வாசி அந்தி அயலங்க பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷகம் மினி சுனி காசி வெள்ளட்ட கண்ணட்டே காசி வெள்ளட்டதின் நண்பே மனுஷகம் மினி சுனி காசி வாசி அத்தியாயலங்க.